0: யோளுங்கும் ரேடியோ வண்டவை
1: உன்னரவாங்கி விரவானாளா உன்னரவாங்கி வண்டாராஜானா நிழவி ஒன்னரவாங்கி விரவானாளா ஒன்னரவாங்கி வண்டாராஜானா ஜானாஞ்சு மஜானு ஜங்கு வாழிரி மயாங்கராங்கு வழா மஜானு ஜங்கு வாழிரி நிவேறிங்கோயி மலானு ஜங்கு வாழிரி மயாங்கராங்கு வழா மலானு ஜங்கு வாழிரி

0: படுபடி எங்க பாப்பா அப்படியும் அறிக்கையில எனக்கு குன்மக்வாக் அறிக்கைனா அறிக்கையில கல்லாக பின்னோக்கு ஒரு அவக்ஜாயம் கடை ஒக்ஜாய் கொண்டு கடலுன் பிறகு கொண்டு வாரி வரி கடலுன் கடலுன் கொண்டு வாரி வரி பழனும்
1: Twanjawalo, 8 o'clock morning.
2: Your Dunja program was made possible with support from the Community Broadcasting Foundation. Find out more at cbf.org.au.
3: Bayangun yul jal, rektur nao ja. Kadiyangun winte, make sure dunain the vaccinated winter ririo na kon flu. Viruses jale kabichan bili jambi. Ka important ja, maranu kabichan bili regular vaccinations, especially if need to marichi uro.